0: நான் பேசுறேன். California 5 William, King Yellow, 056.
1: Clear current, 07 Toyota, out of blue.